0: அவன் பண்ண ஸ்லாரினி அடிரசு ஐஸ்கிரீம் டலம் பத்தி ஐஸ் ஸ்பூன் புளிச்சாயி
1: மேமாங் பனஸ் கலம் யாதி சோச்ச பனஸ் போலே போட் பாடம் சுப்பத்தே தராவுஸ் தாவு
0: பத்துத்ல அடிரச பண்ணிங் சிக்கித்
1: ஏ கலம் அச்சம் தோ ஜான் மைந்தில் வரலாம் லாமா பைக் அடிமின் பைக் கோசம் டுலு
0: ஆ லகுன்யா
1: கலம் சோச்ச பனஸ் இங்க திக வெந்த பிரம்திங் யாதி
0: அப்படியவம்
1: பர்த்தாமா Balakan minum air kosong. Kedua, pakai topi atau duduk tempat teduh. Ketiga, kurangkan berlari waktu tengah hari panas terik macam ni.
0: Kalau Adi nak main bola, macam mana?
1: Main waktu petang sikit. Masa cuaca lebih redup. Baru best. Badan pun selamat.
0: Oh, okey. Adi faham, Abang. Bila kita jaga diri, barulah Baba Mami tak risau.
1: Betul tu. Jangan tunggu sakit baru nak jaga diri. Ingat, cuaca panas boleh menjejaskan kesihatan. Minum air secukupnya. Elak panas melampau dan jaga diri setiap hari.
0: Pesanan ini daripada Labuan FM.
2: Dengarkan info menarik dan hiburan terbaik hanya dalam Variasi.

0: அவன் பண்ண ஸ்லாரினி அடிரசு ஐஸ்கிரீம் டலம் பத்தி ஐஸ் பூன் புளிச்சாயர்
1: மேமாங் பண்ணஸ் கலம் யாதி சோச்ச பண்ணஸ் போலே போட் பாடம் சுப்பத்தே தராவுஸ் தாவு
0: பத்துட்ல அடிரச பண்ணிங் சிகித்
1: ஏ கலம் அச்சம் தோ ஜான் மைந்தில் வரலாம் லாமா பைக் அடிமின் பைக் கோசம் புலு
0: ஆ லகுனியா
1: கலம் சோச்ச பண்ணஸ் இங்க திக வந்த பண்ணிங் யாதி
0: அப்படியே வம்
1: பர்த்தாமா Balakan minum air kosong. Kedua, pakai topi atau duduk tempat teduh. Ketiga, kurangkan berlari waktu tengah hari panas terik macam ni.
0: Kalau Adi nak main bola, macam mana?
1: Main waktu petang sikit. Masa cuaca lebih redup. Baru best. Badan pun selamat.
0: Oh, okey. Adi faham, Abang. Bila kita jaga diri, barulah Baba Mami tak risau.
1: Betul tu. Jangan tunggu sakit baru nak jaga diri. Ingat, cuaca panas boleh menjejaskan kesihatan. Minum air secukupnya. Elak panas melampau dan jaga diri setiap hari.
0: Pesanan ini daripada Labuan FM.
2: Sebentar lagi, utama satu tengah hari dari Pusat Berita RTM.